0: மரதை சரி கரெஞ்சிதா
1: கரெஞ்சிதான்
0: அவ்வளோ இத்தின பூரு மரதை மரதை சரி கரெஞ்சிதிலாண்டு ஒரியன தபசு தக்கிடலா ஒரியன தபசு.

0: கொடுத்துது கொடுத்துது
1: நரண கைத்தட பார்த்து பத்து கொருண்டுள் அரபயினு நரண கைத்தட பார்த்து பத்துது கொருண்டுள் அரபயினு கொருண்டுள் அரபயினு
0: சபரேஸ்வர ஈஸ்வர தேவரு சபரப்படத பொப்பெனுக்கு என்று தாடுக்கு பண்ணகா இன்னும் முருளொந்து பரவந்துண்டுங்க பஞ்சி ஆ பஞ்சுக்கு நோட்டது இது கொஞ்சம் பகரி பிடிப்பேரு ஈஸ்வர தேவரு அவைத்த கைப்பறைக்கு போது தாகுண்டு பெட்டாயின பஞ்சி பெட்டாயின பஞ்சுக்கு புக்க நரமணி தால தோஜிங்க இஞ்சான பத்து நுறுக்கோடு பண்ணது இப்போ அஞ்ச பலித்தொந்து பலித்தொந்து இத்தனை ரிஷிகளுக்கு மாத்த உபதிர குறந்து புனகா அவு சீத பத்தது அர்ஜுனன் அடிக்க பத்தது பூருண்டுகே அர்ஜுனன் தபஸ் பங்காண்டு கண்ணு புலாது தூப்பே

பாடுத குதுக்க பஞ்சில மேரு காக்குல போண்டதா எந்து போண்டதா எந்து பண்பிகர் ஓகுயானு போடையே

ஆடுத குதுக்க பஞ்சில மேரு காக்குல போண்டதா எந்து போண்டதா எந்து பண்பிகர் ஓகு யானு போட்டிய நின்ன கூட்டகு ஏறு யஜமானி லெப்புலாயனு எதுரு உந்தடு நின்ன கூட்டகு ஏறு யஜமானி லெப்புலாயனு எதுரு உந்தடு பந்து பிருதெர்த்து எதுருந்தடு.

0: தந்தையாவோ சபரா, தயக்கு தமசங்கள் போய் என்ன பக்திதா நிலே பீலே இச்சினோ பண்ணுது நிக்குதால குத்திஜி யானு சுகிப்புனே பரமேஸ்வர தேவரனு ஆறு மெய்யிடி பஸ்மதாரமல் தொன்னாரு பிலித்த சர்மனு பொத்தியொன்னாரு ஸ்மசானுடு ஆறு உப்புனாரு ஆறுன பக்தரு எங்களுள்ள அஞ்சனே எங்களுக்கு இஞ்சித்தனவே ஏச போட்டுருந்தால இஜி அஞ்சாது தமாசு மலது நாலி சமர்ப்பணம் பிடிச்சி போலமல் படுது பண்ணுது தட்டி இது பண்பேகே அப்பகா
1: லோகதட்டி இலாது பெண் புன ஈரே தபசுத சுத்தி.

0: கொடுத்துது கொடுத்துது
1: நரண கைத்தட பார்த்து பத்துண்டு கொருண்டுள் அரபயினு நரண கைத்தட பார்த்து பத்துது கொருண்டுள் அரபயினு கொருண்டுள் அரபயினு
0: சவர ஈஸ்வர தேவர் சபரபடைத பொப்பெனுக்கேண்டு தாடுக்கு பண்ணகா இன்னும் முருளொந்து பரவந்துண்டுகே பஞ்சி ஆ பஞ்சுக்கு நோட்டது இது கொஞ்சம் பகரி பிடிப்பேரு ஈஸ்வர தேவரு அவைத்த கை பறைக்கு போது தாகுண்டு பெட்டாயின பஞ்சி பெட்டாயின பஞ்சுக்கு புக்க நரமணி தால தோச்சு எஞ்சான பத்து நுறுக்கோடு பண்ணது இப்போ அஞ்ச பலித்தொந்து பலித்தொந்து இத்தனை ரிஷிகளுக்கு மாத்த உப்பதிர குறந்து புனகா அவு சீத பத்தது அர்ஜுனன் அடிக்க பத்தது பூருண்டுகே அர்ஜுனனை தபஸ் பங்காண்டு கண்ணு புலாது தூப்பேன்.

பாடுத குதுக்க பஞ்சில மேரு காக்குல போண்டதா எந்து போண்டதா எந்து பண்பிகர் ஓகுயானு போட்டிய நின்ன கூட்டகு ஏறு யஜமானி லெப்புலாயனு எதுரு உந்தடு நின்ன கூட்டகு ஏறு யஜமானி லெப்புலாயனு எதுரு உந்தடு பந்து பிருதெர்த்து எதுருந்தடு

0: தயாவோ சபரா தயக்கு தம சமல் போய் என்ன பக்திதா நிலே பீலே இச்சின பண்ணுது நிக்குதால குத்திஜி யானு சுகிப்புனே பரமேஸ்வர தேவரனு ஆறு மெய்யிடி பஸ்மதாரமல் தொன்னாரு பிலித்த சர்மனு பொத்தியொன்னாரு ஸ்மசானோடு ஆறு உப்புனாரு ஆர்ன பக்தரு எங்களுள்ள அஞ்சனே எங்களுக்கு இஞ்சித்தனவே ஏச போட்டுருந்தால இஜி அஞ்சாது தமாசு மலது நாலி சமர்ப்பணம் படிச்சு போலமல் பாடுது என்று பண்ணுது தட்டி இது பண்ண பேகே அப்பகா
1: லோகதட்டிகளாது பெண் புனையீரே தபசுத சுத்தியே.